அன்பு சிறுவர்களே, அருமை தம்பிகளே, செல்ல தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு அக்கா புவனாவின் இனிய காலை வணக்கங்கள். இது உங்கள் AM2 அலைவரிசை. இன்று நாம் பெரும் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறோம். இங்கு திரும்பினாலும் அரோகரா என்ற நாமம் முழக்கம் கேட்கிறது. எழில்மிகு வண்ண காவடிகள் நம் கண்களை கவர்கின்றன. இவையெல்லாம் எதற்காக என்று தெரியுமா? நம் தமிழ் கடவுள் மயில் ஊர்தியில் வரும் அந்த அழகன் முருகனின் பிறந்த நாளான வைகாசி விசாகம் வரப்போகிறது. அதனையொற்றி இன்றைக்கு உங்கள் நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றோம். முதலாவதாக முருகனை போற்றும் பச்சை மயில் பாடல் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். கேட்டு மகிழுங்கள்.

குழந்தைகளே, வைகாசி விசாகம் என்றால் என்ன என்று தெரியுமா? சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் உருவாயின. அந்த பொறிகள் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக மலர்ந்தன. அந்த ஆறு குழந்தைகளையும் அன்னை பார்வதி ஒன்றாக அணைத்த போது ஆறு முகங்கள் கொண்ட ஆறுமுகனாக நம் முருகன் உருவெடுத்தார். அறியாமை எனும் இருளை நீக்கி அறிவு எனும் ஒளியை உலகிற்கு தர முருகன் தோன்றிய நாள்தான் இந்த வைகாசி விசாகம் என கூறப்படுகிறது. அடுத்து முருகனை போற்றும் பாடலை கேளுங்கள்.

0: சிறுவர் நேரம் நேரம்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி. இதனை நீங்கள் 12:30 மணி வரை கேட்கலாம். முருகன் கையில் வேல் இருக்கும் அல்லவா, அது வெறும் கருவி அல்ல, அது நம்முடைய அறிவு. அந்த வேலை கொண்டுதான் அவர் தீய சக்திகளை சூரபத்மனானவரை வென்றார். ஆனால் பாருங்கள், நம் முருகன் எவ்வளவு கருணை மிக்கவர் தெரியுமா? தன்னை எதிர்த்த சூரபத்மனை அவர் அழிக்கவில்லை. அவர் அவரை ஒரு மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னோடு சேர்த்து கொண்டார். அதனால்தான் முருகன் அன்பின் திருவுருவமாக திரிகிறார். அழகான பழனிமலை ஆண்டவா, உங்களுக்காக

0: நட்பு சிறுவர்களே, இப்போது ஒரு வேடிக்கையான கதையை கேட்போமா? ஒரு முறை நாரதர் முனிவர் ஒரு ஞான பழத்தை எடுத்துக்கொண்டு சிவபெருமானிடம் வந்தார். அந்த பழத்தை சாப்பிடுபவர்களுக்கு அளவற்ற அறிவு கிடைக்கும் என்பது அதன் சிறப்பு. இப்போது முருகனுக்கும் அவரது அண்ணன் கணபதிக்கும் இடையில் அந்த பழத்திற்காக போட்டி வந்தது. சிவபெருமானின் கட்டளை இட்டார். யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம் என்றார். உடனே முருகன் தனது மயிலூதியில் ஏறி மின்னல் வேகத்தில் உலகை சுற்றி புறப்பட்டார். ஆனால் கணபதி என்ன செய்தார் தெரியுமா? அமைதியாக எழுந்து தனது அம்மையையும் அப்பனையும் சிவன் பார்வதி ஒரு முறை சுற்றி வந்து பழத்தை பெற்று கொண்டார். முருகன் திரும்பி வந்தபோது பார்த்தார், பழம் கணபதியிடம் இருந்தது. இது எப்படி என்று கேட்டபோது, எனது பெற்றோரே எனது உலகம் என்று கணபதி பதிலளித்தார். இதை கேட்டு முருகன் கோபித்து, நின்ற இடம்தான் பழனி என்று சொன்னார். அடுத்த பாடல் முருகனை போற்றும் பாடலை கேளுங்கள்.
1: விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை, அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.

0: சிறுவர் நேரம்.
1: குழந்தை மணிகளே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. அடுத்ததாக பட்டாம்பூச்சி எனும் பாடலை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம்.
2: பட்டாம்பூச்சி. இந்த பாட்டு ஒரு கட்டெரும்புக்கு காது குத்துறத பத்தி. கட்டெரும்புக்கு காது குத்தணும் காட்டினில ஒரு கொண்டாட்டம். நல்ல பாட்டு, ரசிச்சு கேளுங்க.

0: நேரம் புவனேஸ்வரியோடு.
1: ஹாய் அம்மா,
2: இதோ உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க.
1: ஹாய் இனிப்பு. நல்ல அம்மா.

0: அம்மானா அம்மாடா.
1: சிறுவர் நேரம்.
2: சிறுவர்களே, நாளை உலகம் முழுதும் மொரிஷியஸிலும் குறிப்பாக அன்னைய தினம் கொண்டாடப்பட உள்ளது. ஒரு குழந்தையின் முதல் உச்சரிக்கும் சொல் அம்மாதான். ஊரை சேர்ந்த அம்மா வினோதா அவர்கள் எல்லா அன்னைமார்களுக்கும் சிறந்த அன்னை தினத்தை கூற விரும்புகிறார். அம்மா வினோதா, உங்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அன்னையை போற்றும் பாடலை கேட்போம்.

0: சிறுவர் நேரம்.
1: தாய் என்பது ஓர் உறவு மட்டுமல்ல, அது ஓர் உணர்வு. நாம் சிரிக்கும் போது மகிழ்வதும், நாம் அழும் போது வலிப்பதும் தாயின் இதயமே. ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியை, முதல் நண்பரும், முதல் வழிகாட்டியும் தாய்தான். அன்னையின் அன்பிற்கு ஈடு இணையில்லை என்பதை நினைவூட்டும் ஒரு அழகான பாடல் இப்பொழுது வழங்க இருக்கின்றோம்.

சிறுவர்களே, நாளை அன்னையர் தினம். உங்கள் அம்மாவுக்கு ஒரு புன்னகையாவது பரிசாக தாருங்கள். ஒரு நன்றி அம்மா என்ற வார்த்தை கூட அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசாக அமையும். அன்பை பகிர்ந்து கொள்ளும் இந்த நேரத்தில் அம்மாவை போற்றும் உங்களுக்காக பாடல் ஒன்றை வழங்க இருக்கின்றோம்.

சிறுவர்களே, இன்னும் எங்களுடைய சிறுவர் நேரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. எல்லா அன்னைமார்களுக்கும் இனிய அன்னை தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.

0: रेडियो मॉरिशस
1: 819 किलोहर्ट्ज़ पर ये है रेडियो मॉरिशस।
0: रेडियो मॉरिशस,
1: रेडियो मॉरिशस।
2: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.

வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7.5 மணி வரை எமது இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் முருகனை போற்றும் பாடலும் சத்தையை போற்றும் பாடலும் தொகுத்து வழங்கப்படும். முருக பக்தர்களே, இன்றைக்கு வைகாசி காவடி திருவிழா திருநாளாகும். அதிகாலையில் நீங்கள் அனைவரும் ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு அர்ச்சகர் காவடிக்கும் பால்குடம் ஏந்துபவர்களுக்கும் வேல் வழிபாடு போற்றி வழிபாடு நடைபெற்றது.

அதற்கு பிறகு முருகபக்தர்களை நீங்கள் அனைவரும் ஒன்றாக ஊர்வலமாக கோவிலுக்கு வலம் வந்தீர்கள் அல்லவா?

முருக பக்தர்களே, சிறப்பு அபிடேகத்துக்கு பிறகு முருகனுக்கு சிறப்பு வழிபாடு, அதற்கு பிறகு உங்கள் அனைவருக்கும் மந்திரமான திருநேரை அர்ச்சகர் உங்கள் அனைவருக்கும் கொடுத்திருப்பார். இந்த திருநீர் நம்மை காக்கும், தீயவற்றிலிருந்து நம்மை காக்கும் என்பது

முருகபக்தர்களே, முருகனை நினைத்தால் வெற்றிவேல் முருகன் என்று சொன்னால், வெற்றிவேல் முருகனுக்கு சொல்லும் பொழுது அரோகரா என வருமே. முருகபக்தர்களே,

0: இன்றைக்கு பௌர்ணமி திறன் நாள் ஆகும். ஆகையால் அம்மனை போற்றும் பாடலுடன் நம் நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் எனும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.
1: சந்தனோ பன்னீர், குங்குமோ திருநீரு, பச்சை காவி, துணி துண்டு மாலை, தேங்காய் பழம் உடைச்சு, மல்லிப்பூ கதம்ப வச்சு, குருசாமி போட்டு விட்டார் மாலை. பயபக்தியோடு போட்டு வரோம் நாங்க, வேல் வர, சேவல் வர, மயில் கூட துணையாய் வர.